ஸ்டேனன்னே சொல்றோம். என் நம்ம துவனி சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் சமுதாய் பானு.